ஏகப்பட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிருபட்டிரு